தமிழ் ஓசை. இது மெல்பர்ன் 3ZZZ FM வானொலியின் தமிழ் சேவை. தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை பிரதி வியாழம் தோறும் இரவு 8 முதல் 9 மணி வரை 93.3 பண்பலை அலைவரிசை ஊடாக மெல்பர்னிலும், 24 மணி நேர இன்ப தமிழ் வானொலி மற்றும் எமது 3ZZZ வானொலிகளின் இணைய முகவரிகள் ஊடாக உலகம் முழுவதும் கேட்டு இன்புறுகின்ற எமது அபிமான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இனிய தமிழோசை நெஞ்சம், உலக பொதுமறையாம் பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளிலிருந்து நாம் இன்று தரும் குரல் இடனறிதல் என்ற தலைப்பின் கீழ் குரல் இலக்கம் 493. ஆற்றாரும் ஆற்றி அடுவ இடனறிந்து போற்றார் கண் போட்டி செய்யன். இந்த குரலுக்கான விளக்கம் யாதனில், தாக்குதல் நடத்துவதற்குரிய இடத்தையும் தேர்ந்து தம்மையும் காத்து கொண்டு பகைவருடன் மோதினால் வலிமை இல்லாதவர்களுக்கும் வலிமை ஏற்பட்டு வெற்றி கிட்டும் என்பது இக்குறளின் பொருளாகும். அன்புக்குரிய நேர்களே, வார வாரம் உங்கள் அபிமான மெல்பர்ன் 3ZZZ தமிழ் ஓசையின் நிகழ்ச்சிகளை 92.3 பண்பலை அலைவரிசை ஊடாக மெல்பர்ன் வாழ்நேர்களும் உலக தமிழரின் உரிமை தோழன் 24 மணி நேர இன்ப தமிழ் வானொலியின் இணையம் www.inbatamil.com ஊடாகவும் எமது வானொலி இணைய முகவரியான www.3ZZZ.com.au ஊடாகவும் டியூனின் ஊடாக உலகம் பூராவும் வாழும் நேர்கள் நேரடியாகவும் மற்றும் எமது 3ZZZ வானொலி இணையத்தின் ஊடாக கடந்த 3 மாத தமிழோசை நிகழ்ச்சிகள் வரையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய எமது 3ZZZ தமிழோசை நிகழ்ச்சியில் வரலாற்றில் இவ்வாரமும் இவ்வார நினைவில் நீங்காதவர் பதிவுகளும் தமிழர் வரலாற்றிலே இடம்பெற்ற வரலாற்று நிகழ்வுகளின் தொகுப்பில் யாழ் நூலக எரிப்பின் 42 ஆண்டு நினைவாக்கம், கணபதி அப்புவின் கால கணிப்பு நிகழ்ச்சியில் சிங்கள இனவரை தலைவர்களுக்கு சிங்கள மக்கள் இனியும் குடைபுடிச்சு குத்து விளக்கு தூக்காதே எங்கோ என தலைப்பில் அவருடைய பார்வை, மெல்பர்னில் நடைபெற்ற தமிழின இனவழிப்பு நிகழ்வில் காணொலி வழியாக உரையாற்றிய சகோதரி சுபாவின் தனது முள்ளிவாய்க்கால் இனவழிப்பின் சாட்சிய பதிவு, ஸ்ரீலங்கா அரசின் உணவு தடையும் உயிர் காத்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியின் பயன் பற்றி பயனாளர்களின் பதிவும், 2009 கஞ்சி கொட்டகையில் தன்னார்வ தொண்டர் ஒருவரின் அனுபவ பகிர்வுடன் முள்ளிவாய்க்கால் நினைவு கவிதைகள், இன்றைய செய்தியின் பின்னணியில், ஆஸ்திரேலிய பழங்குடிகளை முறைகேடாக நடத்தியமைக்காக மன்னிப்பு கேட்கும் நாளாகிய மே 26 அவர்களுக்கு உளுறு அறிக்கை பற்றிய பார்வை, அனுசரணை SBS வானொலி, மேலும் அண்மையிலே சிக்கிக்கொண்ட அலிஸ் அப்ரியும் தங்க கடத்தல்களும் எனும் தலைப்பில் இன்சைட் நிகழ்ச்சிக்காக ஷாரிக்கினுடைய பார்வை, அறிவித்தல்கள் பாடல்கள் என்பன இன்றைய 3ZZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சியிலே இடம்பெற காத்திருக்கின்றன. எமது வாராந்த தமிழ் ஓசை நிகழ்ச்சிகள் இன்னமும் முன்கூட்டியே முன்பதிவு செய்யப்பட்டு எமது வளமையான நேரமான 8 முதல் 9 வரை ஒளிபரப்பாகின்றது. உங்கள் அறிவித்தல்கள் செய்திகளை முன்கூட்டியே அனுப்பி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். எமது 3ZZZ தமிழ் ஓசை நிகழ்ச்சிகளை வியாழன் இரவு 8 மணிக்கும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கும் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கும் மற்றும் ஐரோப்பிய நேர்களுக்காக இரவு வேளைகளிலும் மறு ஒளிபரப்பாக 24 மணி நேர இன்ப தமிழ் வானொலி நேர்களுக்கு மீண்டும் ஒளிபரப்பு செய்கின்றது. 3ZZZ வானொலி நிலைய விதிப்படி 1 மணி நேர ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் குறைந்தபட்சம் 50 அங்கத்தவர்கள் இருக்க வேண்டும். இந்த காலப்பகுதியில் தமிழ் ஓசையோடு அங்கத்தவர்களாக சேர்ந்தோ அல்லது காலாவதியான உங்கள் அங்கத்துவத்தை புதுப்பித்தோ 3ZZZ தமிழ் ஓசையை தொடர்ந்தும் வானலைகளில் தவழ்ந்து வருவதற்கும் எமது 1 மணி நேர ஒளிபரப்பை விருத்தி செய்வதற்கு உதவிடும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த மே மாதத்தில் இணைவோருக்கும் புதுப்பித்துக் கொள்ளும் நேர்களுக்கு இடையில் வானொலி நிலையத்தினால் நடத்தப்படும் பரிசளிப்பிலும் கலந்து கொள்ளலாம். மதிப்புக்குரிய நேர்களே, எமது வானொலி சேவை தொடர்ந்தும் வெற்றிகரமாக இயங்க நேர்களாகிய உங்களுடைய முழுமையான ஆதரவும் பங்களிப்பும் எமக்கு தேவை. எமது வானொலி சேவையை தொடர்ந்து பயன்படுத்தும் அமைப்புகளும் தனிப்பட்டவர்களும் உங்கள் நன்றியையும் ஆதரவையும் உங்கள் தனித்துவமான பங்களிப்புகளின் மூலம், அது சிறியது என்றாலும் பரவாயில்லை, உங்கள் அன்பை தெரியப்படுத்துங்கள். 3ZZZ வானொலிக்கான உங்கள் நிதி பங்களிப்புகள் வரி விலக்குதலுக்கு உரியது என்பதையும் அறிய தருகின்றோம். இந்த நேரத்தில் உலக புகையிலை எதிர்ப்பு நாள் உலகெங்கும் மே 31 கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. உலக சுகாதார நிறுவனத்தின் உறுப்பு நாடுகள் சேர்ந்து இந்த நாளை 1987 சிறப்பு நாளாக அறிவித்தது. உலகில் மனித இறப்புகளை தோற்றுவிக்கும் முக்கிய காரணிகளில் புகையிலை 2வது இடத்தை வகிக்கின்றது. புகையிலை உற்பத்தி பொருட்களை பாவிப்பதன் மூலம் மனிதனது ஆயுட்காலம் 10 ஆண்டுகளால் குறைவடைவதாக உலக சுகாதார ஒழுங்கமைப்பு தெரிவித்துள்ளது. அத்துடன் இதன் காரணமாக வருடாந்தம் உலகம் முழுவதும் 7 மில்லியன் பேர் உயிரிழக்கின்றனர். இந்த நாளின் அறிவிப்பு மூலம் உலக சுகாதார நிறுவனம் ஆண்டுதோறும் புகையிலை சம்பந்தமாக சுமார் 3.5 மில்லியன் இறப்புகளை குறைக்க முடியும் என எதிர்பார்க்கின்றது. இத்துடன் ஆஸ்திரேலிய பழங்குடிகளை முறைகேடாக நடத்தியமைக்காக மன்னிப்பு கேட்கும் நாள் முதல் தடவையாக திருடப்பட்ட தலைமுறைகள் தேசிய
தேசிய மன்னிப்பு கேட்கும் நாள் என்ற பெயரில் ஆஸ்திரேலியாவில் மே மாதம் 26ஆம் தேதி 1998ஆம் ஆண்டு சரியாக 25 ஆண்டுகளுக்கு முன் நினைவு கூறப்பட்டது என்பதை எமது நேயர்களுக்கு நினைவுபடுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கின்றோம்.

வரலாற்றில் இவ்வாரத்தில் மே மாதம் 23 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 11 நியூயார்க் பொது நூலகம் பொது மக்களுக்கு திறந்து வைக்கப்பட்டது. 2008 இலங்கை கிளிநொச்சி மாவட்டத்தில் முருகண்டி அக்கராயின் வீதியில் இலங்கை படையினர் நடத்திய கிளைமோர் தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 16 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 2008 அனைத்துலக நீதிமன்றம் நடுப்பாறைகள் என்ற குன்றை மலேசியாவுக்கும் வெண்பாறை தீவை சிங்கப்பூருக்கும் கையெழுத்து தீர்ப்பு கூறியது. இதனையடுத்து இரு நாடுகளுக்கும் இடையில் இருந்து வந்த 29 ஆண்டுகால பிணக்கு தீர்த்து வைக்கப்பட்டது. 1990 மட்டக்களப்பு வத்தாரமுலை படுகொலையில் முதல் நாளில் 58 பொதுமக்களும், அடுத்த நாள் வத்தாறுமுலையிலும் பல்கலைக்கழகத்திலும், 24 158 பொதுமக்களும் ஸ்ரீலங்கா படைகளினாலும் காடையர்களினாலும் சுட்டும் வெட்டியும் படுகொலை செய்யப்பட்டனர். 1994 தமிழீழ வைப்பகம் ஆரம்பிக்கப்பட்டனால் மே மாதம் 23 மே 24 1958 இலங்கை இனக்கலவரத்தின் இலங்கையில் புலனறுவை தொடர்ந்திலே வந்த தமிழ் பயணிகள் தாக்கப்பட்டனர். பல இடங்களிலும் இனக்கலவரம் பரவிய நாள். 1981 இலங்கையில் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவண்ணா தியாகராஜன் தேர்தல் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட போது இனம் தெரியாதோர் சுடப்பட்டு அடுத்த நாள் உயிரிழந்தார். 2000 இலங்கையின் நோர்வே தூதரகம் மீது குண்டு வீசப்பட்டது. 2007 ஈழப்போரின் போது யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவில் இலங்கை கடற்படை தளத்தை கடற்படைகள் தாக்கி அளித்தன. 2007 கொழும்பில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு ஒன்றில் 2 ராணுவத்தினர் உயிரிழந்து 4 காயமடைந்தனர். 1981 உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று முழங்கி உலகத் தமிழர்களை மொழியால் இணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என அல்லும் பகலும் பாடுபட்ட தமிழர் தந்தை, தமிழக ஊடகவியலாளர், அரசியல்வாதியுமான சீபா ஆதித்யநாதின் நினைவு தினம். 2021 மறைந்த தமிழக மார்க்சிய சிந்தனையாளர் எஸ் என் நாகராசனின் நினைவு தினம். மே 25 1977 வில்லியம் ஷேக்ஸ்பியரின் இலக்கியங்கள் மீதான தடையை சீனா நீக்கியது. 1966 ஆரம்பமான சீன பண்பாட்டு புரட்சியும் முடிவுக்கு வந்தது. 1878 பிறந்த ஈழத்து புலவர் சோமசுந்தர புலவரின் பிறந்த தினமும், மற்றும் 2013 மறைந்த தமிழ் திரைப்பட பாடகர் டி எம் சவுந்தரராஜனின் நினைவு தினமும், மற்றும் சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினமும் ஆகும். மே 26 1912

0: பெற்ற ஆபரேஷன் லிபரேஷனின் நினைவுகள், தமிழீழ போராட்ட வரலாற்றிலேயே தமிழ் மக்கள் மீதான முதல் பாரிய ராணுவ நடவடிக்கையும் இதுவாகும். சிறிய நிலப்பரப்பை கொண்ட வடமராட்சி பிரதேசத்தில் 8000 மேற்பட்ட ராணுவத்தினால் 100 மேற்பட்ட கனரக ராணுவ வாகனங்களும் பல உலங்கு வானூர்திகளும் குண்டுவீச்சு விமானங்களும், ஸ்ரீலங்கா கடற்படையினரின் கடற்படை படகுகளும் 1000 மேற்பட்ட கடற்படையினரை சுற்றி வளைத்து கோர தாக்குதலை நடத்தினார்கள். இதில் 850 மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டு 100 மேற்பட்ட மக்கள் படுகாயமடைந்தனர். 1998 ஆஸ்திரேலிய பழங்குடிகளை முறைகேடாக நடத்தியமைக்காக மன்னிப்பு கேட்கும் நாள் முதல் தடவையாக தேசிய மன்னிப்பு கேட்கும் நாள், அதாவது திருடப்பட்ட தலைமுறைகளுக்காக தேசிய மன்னிப்பு கேட்கும் நாள் என்ற பெயரிலே ஆஸ்திரேலியாவிலே நினைவு கூறப்பட்டது. ஆய்வு அறிஞர் பன்மொழி புலவர் காவண்ணா அப்பாத்துறையின் 34 ஆண்டு நினைவு நாள் 26 தேதியாகும். May 27 1937 கலிபோர்னியாவிலே கோல்டன் கேட் பாலம் திறந்து வைக்கப்பட்டது. 1958 இலங்கை இனக்கலவரத்தில் இலங்கையின் மேற்கே பாணந்துறையில் சிங்களவர்களினால் இந்து கோவில் ஒன்று எரிக்கப்பட்டு கோவில் பூசகர் உயிருடன் எரித்துக் கொள்ளப்பட்டார். மேலும் இலங்கை முழுவதற்கும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ஊடக தணிக்கை அறிவிக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சி, ஜாதிக விமுக்தி பெருமனா ஆகிய கட்சிகள் தடை செய்யப்பட்டன. 1967 ஆஸ்திரேலியாவில் நடந்த பொது வாக்கெடுப்பில் பழங்குடிகளை மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சேர்க்கவும் அவர்களின் வாழ்க்கை முறையை மேம்படுத்தவும் அரசாங்கத்துக்கு அதிகாரம் வழங்க மக்கள் அங்கீகாரம் அளித்தனர். 1964 இந்தியாவின் முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினமாகும். May 28 1915 இலங்கையின் கண்டியில் சிங்களவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் கலவரம் ஆரம்பித்து June 5 முடிவுக்கு வந்தது. 1958 இன கலவரத்தில் கல்கிசையில் தமிழருக்கு எதிரான வன்முறையில் ஈடுபட்ட 1000 அதிகமானோர் ராணுவத்தினால் கலைக்கப்பட்டனர். தமிழர் ஒருவர் உயிருடன் எரிக்கப்பட்டார். 2007 கொழும்பு ரத்னாலயில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் குறைந்தது 7 பேர் கொல்லப்பட்டனர். 7 ராணுவத்தினர் உட்பட பலர் காயமடைந்தனர். 2008 ஆண்டில் 240 ஆண்டுகள் மன்னராட்சியின் பின்னர் நேபாளம் குடியரசாக அறிவிக்கப்பட்டது. May 29 தேதியில் 1869 ஆண்டில் பிரித்தானியாவிலே பகிரங்க மரண தண்டனை தடை செய்யப்பட்டனர். 1982 இலங்கையின் மட்டக்களப்பில் சுவாமி விபுலானந்த இசை நடன கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டனர். மேலும் ஐக்கிய நாடுகளின் அமைதி ஹாப்பூருக்கான சர்வதேச நாளுமாகும். அடுத்து இன்றைய வரலாற்று பதிவுகளின் சிறப்பாக தமிழினத்தின் வரலாற்று பதிவுகளில் ஆதாரமாக விளங்கிய யாழ் பொது நூலகம் சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்களினால் எரித்து அளிக்கப்பட்டு May 31 தேதியுடன் 42 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. தெற்காசியாவின் மாபெரும் அறிவு களஞ்சியமாக தீர்ந்த யாழ் பொது நூலகம் கடந்த 1981 ஆண்டு May 31 தேதி நள்ளிரவுக்கு பின்னர் எரியூட்டப்பட்டது. சிங்கள பௌத்த பேரினவாத வன்முறைக்கு யாழ் பொது நூலகத்தின் சுமார் 100,000 அதிகமான அரிய நூல்கள் இரையாகி தமிழர்களின் வரலாற்றில் மறக்க முடியாத சின்னமாக மாறிவிட்டது. அந்த காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்த அச்சு பதிப்புகளுக்கு பெரும் அச்சுறுத்தல் காணப்பட்ட நிலையில் தமிழினத்தை கருவறுக்க மேற்கொண்ட திட்டமிட்ட நாசகார செயலாகவே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. 1933 ஆண்டு தனி நபர்களால் சிறிய அளவிலான புத்தகங்களை கொண்டு கட்டியெழுப்பப்பட்ட யாழ் பொது நூலகம் பிற்காலத்திலே பரந்து விரிந்து ஆயிரக்கணக்கான நூல்களையும் யாழ்ப்பாணத்திலே இருந்து வெளிவந்த பத்திரிகைகளின் மூல பிரதிகளையும் பழங்காலத்து ஓலை சுவடிகளையும் இன்னும் பல அரிய படைப்புகளையும் தாங்கிய ஒரு முழுமையான நூலகமாக உருப்பெற்றது. 1959 ஆண்டு நூலகத்தின் முதலாவது கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது. தமிழை மட்டுமன்றி தமிழினத்தின் பெருமையையும் உலக அடையாளப்படுத்தும் பொக்கிஷமாக காணப்பட்ட இந்த நூலகத்தை வேரோடு அளித்தமை ஒவ்வொரு தமிழரின் நெஞ்சையும் உலுக்கியது. காரணம், தமிழினத்தின் வேர் ஒவ்வொன்றாக அறுக்கப்பட்டு வந்த போதும் அறுக்க முடியாத ஆணிவேராக காணப்பட்ட கல்வியை தமிழ் மக்களிடம் இருந்து பிடுங்குவதை அப்போதைய அரசாங்கம் குறியாக கொண்டு இந்த வேலையை திட்டமிட்டு செய்தது. இது போன்றது ஒரு நாசகார செயல் இனியும் வந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் கடந்த 2005 ஆண்டு மின் நூலகம் ஒன்று உருவாக்கப்பட்டு சுமார் 150,000 நூல்கள் தரவேற்றம் செய்யப்பட்டுள்ளதையும் இங்கே குறிப்பிடத்தக்கது.
1: யாழ் நூலகம் எரிக்கப்பட்டு ஆண்டுகளாகின்றன. இதனை முன்னிட்டு
2: நூலகம் தீக்கிரையாக்கப்பட்ட செய்தியை கேள்வியுற்றவுடன் உயிரிழந்த புனித பத்திரசியார் கல்லூரி ஆசிரியர் அருட்தந்தை தாவீது அடிகளார் மற்றும் நூலகத்தின் ஸ்தாபகர் KM செல்லப்பா ஆகியோருக்கு இகை சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது.
3: கம்பீரமாய் காட்சியளிக்கும் யாழ் நூலகத்தின் கருகிய புத்தகங்களின் சாம்பர் மனத்தை வாசிப்பின் மீது தீராத காதல் கொண்ட வாசகர்களால் மாத்திரமே நுகர முடியும். கவர்ந்து செல்லவோ சூறையாடவோ முடியாத தென்னாசியாவின் அறிவு பொக்கிஷத்தை தீது நன்கறியாத தீ தீண்டி துவம்சம் செய்த துன்பியல் அனுபவத்தை வார்த்தைகளில் வசப்படுத்துவது அத்துணை எளிதன்று. 1933 ஆண்டு அறிவரம் நிரம்பிய சான்றோரின் வாசிப்பு விதை சில காலத்தில்

0: பெரு விருட்சமாய் அறியாமை இருள்களையும் யாழ் நூலகமாய் நிமிர்ந்து நின்றது. புராதனம் பறைசாற்றும் ஓலை சுவடிகள், 1800களில் யாழில் தகவல் தந்த செய்தியேடுகள், தொன்மை வாய்ந்த வரலாற்று ஆவணங்களை உள்ளடக்கி அம்மவரின் உணர்வுகளின் எழுத்துருவாய் வேறுடன் விளங்கியது யாழ் நூலகம். இருப்பின் அடையாளத்தை அரிக்கும் கரையான்கள் பழம் பெருமையை அழிக்க தீ வடிவம் கொண்டு யாழ் நூலகத்தை பற்றின. 1981 மே மாதம் 31 நள்ளிரவு வேளை தென்னாசியாவின் அறிவு களஞ்சியத்தை தீச்சுவாலைகள் விழுங்க ஆரம்பித்தன. நூலகம் எரியூட்டப்பட்ட வேளை இரவல் வழங்கும் பகுதியில் சுமார் 57,000 நூல்களும், சிறுவர் பகுதியில் 8,995 நூல்களும், ஊசாத்துணை பகுதியில் கிடைத்ததற்கரிய 29,500 நூல்களும் இருந்தன. இவை அனைத்தும் தீயினால் சிதைக்கப்பட்ட சீரழிக்கப்பட்டன என்பது மிகவும் வேதனைக்குரிய விடயமாகும். காயங்களை ஆற்றும் காலம் நூலகத்தின் உருவை இன்று மாற்றியுள்ளது.
1: அடுத்ததாக மொழிவாய்க்கால் அவள நினைவு தொகுப்பில், முதலாவதாக மெல்பர்னிலே நடைபெற்ற தமிழ் இன அழிவு நிகழ்வில் காணொலி வழியாக உரையாற்றிய சகோதரி சுபாவின் தனது மொழிவாய்க்கால் இன வழிபின் சாட்சிய பதிவும், மேலும் நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் நமக்கேது நாடு என்ற கவிதையும், வலிகளும் வடுக்களும் என்ற சர்மிளா வினோதினியின் கவிதைகளுடன், ஸ்ரீலங்கா அரசின் உணவு தடையும் உயிர் காத்த மொழிவாய்க்கால் கஞ்சியும் என தலைப்பில், தமிழ் மக்கள் மீது உணவும் ஓர் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்ட போர் வளையத்துக்குள் தமக்கு அன்று நடந்தவைகள் பற்றிய உயிர் காத்த மொழிவாய்க்கால் கஞ்சி தொடர்பிலும், முல்லைத்தீவை சேர்ந்த விஜயகுமார் மற்றும் விஸ்வமடுவைச் சேர்ந்த மதன் மேரி ஆகியோர் தங்களின் நேரடி அனுபவங்களை மொழிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் வைத்து பகிர்ந்து கொள்கின்றனர்.
2: தமிழ் இன அழிப்பு நினைவு நாளில் கலந்து கொண்டிருக்கும் மெல்பர்ன் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் மொழிவாய்க்கால் இனப்படுகொலை நடைபெற்ற போது அதன் சாட்சிகளில் ஒருத்தியாக எனது அனுபவ பகிர்வை இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முள்ளிவாய்க்கால் மண்ணிலே சர்வதேச நாடுகளின் ஆதரவுடன் கொத்து கொத்தாக கொண்டளிக்கப்பட்ட எங்கள் தமிழ் மக்களின் உணர்வுகளை எவ்வாறு வலிப்பது? தமிழர்கள் இந் வலிகளை சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. சாவிலும் ஒன்றுபட முடியாத சாபக்கேடு கொண்ட ஒரு இனம் என்றால் அது எங்கள் தமிழ் இனம்தான். ஏனென்றால் சொந்த மண்ணே சிறைச்சாலையாகவும் சுடுகாடாகவும் மாறி, என்று சொந்த மண்ணில் இறந்தவர்களை தங்கள் உறவுகளை நினைவு கூற முடியாத அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அன்று முள்ளிவாய்க்கால் மண்ணிலே நான் கண்கண்ட சாட்சி, என் கண்ணூடாக நான் பார்த்தது, முள்ளிவாய்க்கால் இறுதிக்கால கட்டத்தின் போது கொத்து கொத்தாக கொண்டளிக்கப்பட்ட மக்கள் காயப்பட்ட போது தாயோ தந்தையோ மகனோ உறவுகளோ யாருமே யாரையும் பார்க்க முடியவில்லை. காயப்பட்டவர்களை அவ்வாறே விட்டுவிட்டு ஓடியவர்களும், இறந்தவர்களின் சடலங்களை அடக்கம் செய்ய முடியாமல் கண்ணீரோடு கரை சேர்ந்தவர்களும் பல்லாயிரம். இந்த வகையிலே இறுதிக்கட்ட போரின் போது நான் மே 18 ராணுவத்தினரிடம் சரணடைந்தேன். அந்த நேரத்தில் நான் என் கண்கண்ட சாட்சி என்னன்னு சொன்னா, அந்த நேரம் வந்து காயப்பட்டவர்களை வைத்து விட்டுட்டு வர மனம் இல்லாமல் பலர் பதுங்கு குழிக்குள் தங்கள் உறவுகளை வைத்துக் கொண்டு எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், உதவுங்கள், உதவுங்கள்னு கையை தூக்கி கேட்டுக்கொண்டிருந்துச்சேன். அந்த கேட்டுக்கொண்டிருந்த நேரம் வந்து ராணுவம் என்ன செய்தன்னு சொன்னா, ராணுவத்துக்கு பயத்தால ராணுவம் என்ன செய்தன்னு சொன்னா, புல்டோசர் கொண்டுதான் அந்த ஏரியா புல்லா கிளியவண்ணி கொடுக்கத்தான் ராணுவம் போய்கொண்டிருக்கும். பின்னால முன்னால புல்டோசர் கிளியவண்ண, பின்னால ராணுவம் போய்கொண்டிருக்கும். அப்படி புல்டோசரால கிளியவண்ணி கொண்டு போகும் போது அந்த காயப்பட்டவர்களை வந்து பங்கருக்குள்ள பதுங்கு குழிக்குள்ள வச்சிருந்த எங்கள் மக்கள் தங்களுடைய பிள்ளைகளையோ கணவனையோ தாயையோ தந்தையோ யாருமே விட்டுட்டு வர முடியாம தவிப்புடன் தூக்க முடியாத அங்கவினமாக்கப்பட்டிருந்தார்கள். ரத்த கலரிகள்ல ரத்த ஆறு, உணவில்ல தங்களுக்கு தூக்கி கொண்டு வர முடியாது. அந்த சந்தர்ப்பத்துல அவர்கள் உதவி கேட்டிருந்தார்கள். அந்த உதவி கேட்டுக் கொண்டிருந்த அந்த சமயத்துல என்ன நடந்தோம்னு சொன்னா, ராணுவம் வந்து ஓகே எல்லாரும் சத்தம் போடாம உள்ள இருங்க, நாங்கள் எல்லாரையும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேரா எடுக்கிறோம் என்று சொல்லி போட்டு, ஏ உள்ளே இருங்கள் என்று சொல்லிய ராணுவம், அந்த நேரம் வந்து நான் ராணுவத்திட்ட சரணடைய எல்லாரும் லைன்ல வந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நானும் வந்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்துல பார்த்தா புல்டோசர் போய்கொண்டிருக்கு. நாங்க ஒரு பக்கத்தால வந்து கொண்டிருக்கிறோம், ஒரு பக்கத்தால் புல்டோசர் போய்கொண்டிருக்குது. அப்ப அந்த புல்டோசர் போற அதே பாதையில தான் கணக்க பதுங்குகள் ஆகி ஐபங்கர் மாறி வெட்டி அப்படி இதான்னு சொல்லி சனம் வந்து இருக்கிறோம். ஐபங்கருக்குள்ள மூடுவங்கர்களுக்கு சனம் இருந்து கத்திக்கொண்டு இருக்குது. அப்ப இவங்க சொல்றாங்க, சிங்களத்துல சொல்லினாங்க, மாமா என்ன வெளியேட்டேன்டேப்பான்னு சொல்லி அவங்க சொல்லி போட்டு போய்கொண்டு இருக்காங்க. தாங்கள் வாரன் நீங்கள் அரும் வழியில வரவனான்னு சொல்லி போட்டு வெளியேட்டேன்டேப்பான்னு சொல்லி போட்டு அவங்க வந்து கொண்டு இருக்காங்க. அப்ப இவியல் உள்ள இருக்கும் போது அவங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த புல்டோசரை கொண்டு போய் அப்படியே அந்த பங்கரை அப்படியே மூடிக்கொண்டு போறாங்க. அதை கண் கொண்டு பார்க்க முடியாத ஒரு காட்சி. மூடிக்கொண்டு போக காயப்பட்டவங்க கத்துறான், உயிரோட இருந்தவனும் கத்துறான், எல்லாரும் கத்தி அவ்வளவு ஓலம் எழும்புது. அனுமதி ஆக வேணும் என்ற சந்தர்ப்பத்துல பார்த்து நாங்களும் எதுவும் சொல்லவும் முடியாது, எங்களாலையும் கதைக்க முடியாது. தனம் கத்துது, ஐயோ எங்களை கொள்றாங்க கொள்றாங்க, துடிக்க துடிக்க அந்த உயிர்களை எப்படி மனம் வந்து கொண்டாங்களு சொல்லி சொல்லவே முடியாது. அப்படித்தான் எங்கள் மக்கள் கடைசி நேரத்துல அழிஞ்சின. அது மட்டும் இல்ல, உலகமே தடை செய்த நச்சு குண்டுகள் உலக நாடுகளில் எங்கேயுமே பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லி தடை செய்யப்பட்ட நச்சு குண்டுகளை எங்கட மக்கள் மீது எரிஞ்சி வீசி கொலை செய்தார்கள். அந்த நச்சு குண்டுகள் வந்து இப்ப ராக்கெட் லாஞ்சர் அப்படி எல்லாம் அடிக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நச்சு வாயு வந்து எரிஞ்ச நோமலா எரிகாயங்கள் வந்து கருப்பு புகை வரும். ஆனா அவங்களோட நச்சு குண்டு பொஸ்பரஸ் இதுகள் வந்து எப்படி இருந்தேன்னு சொன்னா நீங்க படங்களை பாத்தீங்கன்னா தெரியும், எரிஞ்ச அப்படியே சாம்பல் வெண்ணிறம் வெள்ளை கலர்ல அந்த சாம்பல் இருக்கு. அப்படி எரிகாயங்கள் அந்த நச்சு வாய்க்கள் அப்படி எரிஞ்சுதான் எங்களோட மக்கள் அந்த கோரத்தனமான மிலட்சத்தனமான ஒரு தாக்குதல் மூலம் தான் எங்களோட மக்கள் அன்று ஸ்ரீலங்கா ராணுவம் வந்து சர்வதேச ஆதரவோடு கொண்டு குவிச்சது. அன்றும் முள்ளிவாய்க்கால் மண்ணில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் நான் சொல்ல வேணும் சொன்னா கயவு செய்து இங்க புலம்பெயர் மண்ணில வாழ்ற அனைத்து தமிழ் மக்கள்கிட்டையும் மிகவும் பணிவாக பணிவன்புடன் நான் ஒன்று கேட்கிறேன்னு சொன்னா, முள்ளிவாய்க்கால் மண்ணில நாங்க கடைசியா குடிச்சு உயிர் தப்பி இன்றைக்கு உயிர் வாழ்றோம்னா அந்த கஞ்சி ஒன்றுதான். அது உப்பில்லாத ஒரு ரெண்டு மூன்று அரிசியத்தான் அதுக்கு காணல, அரிசி இருக்காது வெறும் தண்ணி உப்பு இருக்காது. இத அந்த இதைத்தான் நாங்க குடிச்சு இன்றைக்கு உயிர் தப்பி வந்து இன்றைக்கு உங்கள் முன்னுக்கு நின்று கதைக்கிறோம். இந்த கஞ்சியை வந்து தயவு செய்து மே 18 சொன்னாலே உங்கள் வீடுகள்ல ஒரு நேர உணவாகையாவது இந்த கஞ்சியை எங்க காய்ச்சி கொடுங்க. ஏன் இந்த கொடுங்கன்னு சொல்றேன்னு சொன்னா, நாங்கள் இந்த கஞ்சியை காய்ச்சி எங்க சந்ததிக்கு கொடுக்கும் போதுதான் ஏன் இந்த கஞ்சி இந்த மே 18 மட்டும் அம்மா அப்பா காய்ச்சி தெரியணும்னு ஒரு கேள்வி வந்து எங்களை சந்ததிட்டு எழும்பும். அப்படி அந்த கேள்வி எழும்பும் போதுதான் அன்று அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணிலே கஞ்சிக்காக பாதுகாப்பு வளையம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்ட வளையர் மடம் பொக்கன மாத்தலன் என்று எல்லா இடங்களையும் கஞ்சி காய்ச்சி கொடுக்கப்பட்டது. அந்த பாதுகாப்பு வளையம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்ட இடங்கள்ல வந்து கஞ்சி காய்ச்சி கொடுக்கும் போது அங்க வந்து நூற்றுக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்கள் குழந்தைகள் பிஞ்சுங்காயும் கனியுமாங்க. அங்கு வயது வேறுபாடு என்று எல்லோருமே சிரட்டைகளுடன் தங்களிடம் இருந்த கிண்ணங்களுடன் கஞ்சிக்கு காவல் நின்றார்கள். அந்த கஞ்சிக்கு காவல் நின்றவர்கள் வந்து அந்த கஞ்சியை வாங்கி அருந்துவதற்கு இடையிலேயே இராணுவத்தின் அகோர குண்டு தாக்குதலுக்கும் எரிகணை தாக்குதலுக்கும் விமான தாக்குதலுக்கும் பலியாகி இறந்தவர்கள் போக அந்த அந்த இடத்துல இறந்தவர்கள் போக எஞ்சியவர்கள் எழுந்து அந்த கஞ்சியை வாங்கி கொண்டு குடிச்சு உயிர் வாழ்ந்தார்கள். உயிரை கையில பிடித்துக் கொண்டு வந்தார். அது எப்படி அந்த உணர்வு அந்த இடத்துல வந்தேன்னு சொல்லி நெச்சுக்குடி பார்க்க முடியாது. அப்படியான ஒரு வாழ்க்கையத்தான் வாழ்ந்தனாங்க. அதாவது வந்து இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப நாங்க குடும்பமா போய் ஒரு இடத்துல கஞ்சி குடிக்க இருக்கிறோம்னு சொன்னா கஞ்சி குடிக்க லைன்ல நிக்கிறோம்னு சொன்னா நின்றுட்டு கஞ்சி வாங்கி கொண்டு திரும்பி வரைக்கும் அம்மாவோ அப்பாவோ அண்ணாவோ தம்பியோ ஆறாவது ஒரு ஆளை நாங்க இழந்துட்டு தான் வருவோம். இல்லாட்டி ஆறு ரெண்டையாவது அங்கவினப்பட்டா வேலை விட்டுட்டு தான் வருவோம். தூக்கி கொண்டும் வரையலாம் இதுவும் செய்யலாம். அப்படியான ஒரு அவலம் நிறைந்த வாழ்க்கையத்தான் அன்றைக்கு அந்த மக்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சின்றது சாதாரணமா ஒரு நிகழ்வு இல்ல. உயிரை பணையம் வைத்து தங்கள் உயிர் அந்த உயிரை காக்கிறதுக்காக உயிரை பணையம் வைத்து அந்த கஞ்சியை வாங்கி குடிச்சு இறந்தவர்கள் போக எஞ்சியவர்கள் மீண்டும் எழுப்பி அந்த லைன்ல நின்று அந்த சிதறப்பட்ட சிதறத்து உடல் சிதறங்களும் அந்த கஞ்சியில இருக்கும் ரத்தம் இருக்கும் எல்லாம் இருக்கும் அதையும் பொருட்படுத்த அந்த கஞ்சியை வாங்கி குடிச்சுத்தான் உயிர் தப்பினார்கள். ஆகவே தயவு செய்து இந்த மே 18 நாள்ல வந்து இந்த கஞ்சியை வந்து எல்லாரும் வீடுகள்ல காய்ச்சி கொடுத்து எங்களை எதிர்கால சந்ததிக்கு இந்த தகவலை கடத்த வேணும். இந்த சந்ததிக்கு வந்து தெரிய வேணும் மே 18 இந்த கஞ்சி குடுக்கிற காரணம் என்ன, ஏன் குடுக்கிறோம்ன்றது வந்து அவர்களுக்கு தெரிய வேணும். ஆகவே தயவு செய்து உறவுகள் அனைவரும் உங்கள் வீடுகளில் மே 18 இந்த கஞ்சியை காய்ச்சி கொடுங்கன்னு சொல்லி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரம் இன்னும் ஒன்று நான் இந்த குறிப்பிட விரும்புகிறேன். இந்த முள்ளிவாய்க்கால் மண்ணில நடந்த அவலம்ன்றது வந்து அந்த அவலம்
3: கோணங்களை வந்து ஒளிப்படங்களாகவோ காட்சிகளாகவோ அல்லது புகைப்படங்களாகவோ நாங்கள் காண்பிக்கின்ற போது சில ஆஸ்திரேலியாவில் மட்டுமில்ல புலம்பெயர் நாடுகளில் வாழ்ற சில பெற்றோர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், இந்த புகைப்படங்களை காட்டுற போது எங்களோட பிள்ளைகள் வந்து பாதிக்கப்பட்டுருவார்கள், அவர்களுக்கு இப்படியான ஒரு அகோர காட்சியை காட்டக்கூடாது, காட்டினா அவர்கள் கேள்வி கேட்டு அவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுகின்றார்கள் என்று. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா தமிழ் மக்களும் கண்ணீர் இருக்கிற எல்லாருமே உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு தொடர்ந்து இன்னும் பாதிப்புகளை அனுபவிச்சு கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப நான் மட்டும் என்ற குடும்பம் மட்டும் பாதிக்கப்படக்கூடாது, நான் மட்டும் இதுல இருந்து மீள உணவு சொல்லி தயவு செய்து அரண் நினைக்காதீங்க. இது ஒட்டுமொத்த தமிழனுக்கு நடந்த இனப்படுகொலை என்ற ஒரு அடையாளம். இனப்படுகொலை என்றது ஒட்டுமொத்த தமிழனுக்கு நடந்த எந்த வீட்டுல நடந்தாத்தான் அது என்ன பாதிக்கும் நினைக்காதீங்க. இது எல்லாருக்கும் நடந்தது. அவங்களே தயவு செய்து அந்த படங்களை போடும் போது நீங்க தயவு செய்து அதை எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட எதிர்கால சந்ததிக்கு எடுத்து சொல்லுங்க. வடிவா அவைகளுக்கு ஹேர்ட் பண்ணாத வகையில நீங்க அவைகளுக்கு எடுத்து சொல்லலாம். அது வந்து எடுத்து சொல்லும் போதுதான் அவைகளுக்கு புரியும். எங்களை மாதிரி எவ்வளவோ வாழ ஆசைப்பட்ட இளம் சந்ததி வாழ வேண்டிய வயசுல தங்களை வாழ்வை இந்த இனவாத செயல்களால இனவாத அரசின் இந்த கொடூர இன அழிப்பால தங்கள் உயிர்களை இழந்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் அங்கவீனமாக்கப்பட்டு இன்றும் வாழ முடியாம தவிச்சு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு போர் ஓய்ந்தாலும் எங்கள் வீடுகளின் ஓலங்கள் ஓயவில்லை. அப்படித்தான் இன்றையும் தொடர்கதையாக தொடர்ந்து கொண்டிருக்கு. தயவு செய்து அன்பார்ந்த தமிழ் மக்களே, அன்பார்ந்த தமிழ் மக்களே, தயவு செய்து நீங்கள் அனைவரும் எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் எங்கள் இனப்படுகொலையின் முக்கியத்துவங்களை, அது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, அதால் பாதிக்கப்பட்டது என்னன்றது தயவு செய்து எடுத்து கூறுமாறு பணிவாக வேண்டிக் கொள்கின்றேன். ஒரு சில ஒரு நிமிடத்துல வந்து நாங்கள் பட்ட அவலங்களை சொல்லி முடிக்க முடியாது. ஆனால் சொல்றதுக்கு எனக்கும் முடியலை. சொன்ன எனக்கு அந்த பழைய நினைவுகளை நினைச்சு நாங்கள் அதில் திருப்பி மீள கதைக்கும் போது எனக்கு நான் சரியா எமோஷன் ஆறேன். அப்ப அதால என்னாலையும் கதைக்க முடியலை. நான் ஒரு சில சம்பவத்தை மட்டும் சொல்லி இருக்கிறேன். இதை விட உழுவோ காட்சிகளை நான் கண்ணூடாக கண்டிருக்கிறேன், அனுபவிச்சிருக்கிறேன். நானே ராணுவத்திட்ட வந்து சரியான சித்திரவதையில அனுபவிச்சிருக்கிறேன். நான் தடுப்புக்கு போய் வந்தேன்னா நான் அவன்கிட்ட எவ்வளவு கொடுமையில அனுபவிச்சுதான் நான் மீண்டு வந்தேனா. அதே மாதிரி எத்தனையோ பேர் இன்றைக்கும் அந்த ராணுவத்திட்ட இருந்து கொடுமையில அனுபவிச்சு மீண்டு வந்து இஞ்சி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா எல்லா சந்தர்ப்பத்திலையும் எங்கட பழைய நினைவுகளை நாங்கள் மீட்டு சொல்ல முடியாது. அப்படி சொல்லும் போது நிச்சயம் நாங்கள் உண்மையா சரியான அந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். அதால சில இதில் சொல்ல முடியல. எனக்கு ஒரு நான் வந்து இப்ப ஒரு சம்பவத்தை மட்டும் உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். இதுவரையும் நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி, வணக்கம்.
4: மறந்துடுமோ நினைவுமே 18/2009. வட்டுவாகல் நந்திக்கடல் முள்ளிவாய்க்கால் ஆனந்தபுரம். எங்கள் வாழ்வில் புதிய வரலாற்றை தமிழர்களின் இரத்தத்தால் எழுதிவிட்டு கடந்து போன 2009 விடுதலை பற்றி பேசி அதற்காய் உயிர் விலையும் கொடுத்தோம். தமிழனாய் பிறந்து தன் மானத்தோடு வாழ்ந்தோம். முள்ளிவாய்க்கால் வரை தமிழனை விரட்டி அடித்து முடித்துவிட்ட காரணம் கொண்டு ஒழிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் தானே. வெள்ளை கொடியுடன் சென்றவர்கள் எங்கே? வெள்ளைக்காரனுக்கு வன்னி மண்ணில் விருந்திட்டோ உண்ட விருந்தும் காக்கவில்லையே. வெள்ளைக்காரன் நீதிமான் என்று சொன்ன துரோக கூட்டம் எங்கே? வானூர்தியிலும் வண்டியிலும் கடல் கலங்கங்களிலும் குண்டு கொடுத்த கூட்டம் யார்? யாரும் இல்லை. பொஸ்பரஸ் குண்டுதான் பூட்டனர். வான் உயர்ந்த புகையும் நிலம் அதிர்ந்த சத்தமும் யார் காதுக்கும் கண்ணுக்கும் படாமல் போனதெப்படி? சாட்சிகள் இல்லாமல் சவக்குழிகளுக்குள் புதைக்கப்பட்டனர் 1.25 லட்சம் தமிழர்கள். கஞ்சிக்காய் காத்து நின்ற பிஞ்சுகள் கூட வஞ்சகத்தால் கொல்லப்பட்டதை நெஞ்சம் மறக்குமோ? வஞ்சக உலகில் சாவுக்கு நீதி தராத நாடுகள் நீ சுதந்திரமாய் வாழ நாடுகள்மா? போர் என்பது பொழுதுபோக்கிற்காக நடத்தவில்லை, இன வாழ்விற்காய் நடந்தது. நாடு அதை நாடு, அதை நாடாவிட்டால் நமக்கேது நாடு? வேங்கை ஓடு, வேங்கையாக வெங்களத்தில் ஆடு. வேலு பிள்ளை பெற்ற பிள்ளை சொன்ன பேச்சை கேடு. இதற்கு மேலும் முள்ளி வாய்க்காலுக்கு தீர்வு தராது உலகு. தமிழர்கள் ஒன்றாக வேண்டும், இல்லையேல் அழிந்து போவோம். மீண்டும் மீண்டும் 18 வரும், ஆனால் நாம் இருப்போமா?
5: என்னுடைய பெயர் விஜயகுமார். நான் இந்த முல்லை மன்ன ஜெயந்திரன். நாங்கள் இந்த 2009 இந்த இறுதிக்கட்ட போரிலே மிக மோசமாக எங்கட இனம் இன அழிப்பு செய்யப்பட்டது. நான் உடையார்கட்டிலிருந்து எங்கட வர்த்தக நிலையத்துக்கு மேலேயே குண்டு விழுந்து செல்விழுந்து எங்கட கடைக்கு நால்வர் இறந்தார்கள். அதோடு எங்கட இடகவலம் தொடங்கி தொடர்ச்சியாக நாங்கள் அங்கால சுதந்திரபுரம், தேவிபுரம், வள்ளிபுரம், இரணப்பாலை, அதனைத் தொடர்ந்து மாத்தளன், இந்த முள்ளிவாய்க்கால் என வந்தடைந்தோம். வருகின்ற ஒவ்வொரு வழியிலும் ஆங்காங்கே நாங்கள் 15 பேர், 20 பேர், 25 பேர் என அங்கங்கு இந்த இறுகணைகளாக செத்து செத்து எங்கள உறவுகளை பலி கொடுத்து தான் வந்து இந்த வீட்டிலே 7 பேரை நாங்கள் இழந்திருக்கிறோம். இந்த முள்ளிவாய்க்காலிலே கடைசியாக இந்த இடத்திலே வந்திருந்து இந்த அருகாமையிலே நாங்கள் இருந்த இந்த இடத்திலேயும் செல்விழுந்து இதிலேயும் நாங்கள் எங்களுடைய அக்காவுடைய மகளை 8 மாத கற்பனி இதில் பறி கொடுத்து தான் நாங்கள் இந்த இடத்தால் இருந்தோம். இந்த இடத்தாலே நடந்து போகும்போது நாங்கள் பட்டுபாவில் கடக்கும் போது கிட்டத்தட்ட இந்த மண்ணில் இருந்த அரைவாசிக்கு மேற்பட்டவர்களை நாங்கள் உயிர் பிணங்களாக இங்கே கொடுத்து விட்டு ஒரு சொற்ப ஆக்கள்லாம் நாங்கள் அங்கால கடந்திருந்தோம். அவ்வளவு வேதனை. உணவு மட்டுமல்ல, எரிகண வீச்சாலே எங்களை மக்களை கொண்டு குவித்த அந்த ரணங்களை நாங்கள் எப்போதும் மறக்க முடியாது. நாங்கள் இப்போது நின்று கொண்டிருப்பது முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே. பல்லாயிரக்கணக்கான என்னோட உறவுகளை நாங்கள் துளைத்த இந்த குருதி சுவடுகள், இரத்த கரைகள் படிந்த மண்ணிலே நாங்கள் இப்ப நின்று கொண்டிருக்கிறோம். இது முள்ளிவாய்க்கால் நினைவு முத்தம். என்னுடைய பெயர் கா விஜயகுமார். இந்த இடத்திலே நாங்கள் எங்கட கடந்த காலம் 2009 ஸ்ரீலங்கா அரசு எங்களை இனப்படுகொலை செய்த போது நாங்கள் பட்ட வேதனைகளையும் அந்த வடுக்களையும் அந்த துயரங்களையும் நாங்கள் ஒரு நிமிடம் கூட மறந்ததில்லை. அந்த அளவுக்கு எங்கள் மனங்களிலே அந்த வேதனைகள் படிந்திருக்கின்றன. அந்த வேதனையின் அடிப்படையிலே அந்த நேரத்திலே இங்க கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் நாங்கள் இருந்த நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மக்கள் இருந்த இடத்திலே வெறும் 15,000 பேர் தான் இருக்கிறார்கள். ஒன்றி சிங்கள அரசாங்கம் எங்களுக்கு உணவு கூட அனுப்பாமல், உணவில்லாமலும் கொண்டது, எரிகண வீச்சாலையும் கொண்டது, துப்பாக்கி சூட்டாலையும் கொண்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்தில் படுகொலை செய்யப்பட்டார்கள். லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்திலே படுகொலை செய்யப்பட்டார்கள். படுகொலை செய்யப்பட்டது மட்டுமல்ல, எங்கள் அந்த உணவுக்கு இல்லாத நேரத்திலே அந்த பிள்ளைகளுக்கு அந்த பிஞ்சுகளுக்கு கஞ்சி கொடுப்பதற்கு அந்த தமிழர் புனர்வாழ்வு கழகம் ஏற்பாடு செய்து அந்த கஞ்சியை கொடுத்த போது வரிசையில எங்களோட பிள்ளைகள் நின்றார்கள். அந்த கஞ்சியை வேண்டுவதற்கு அந்த வரிசைக்கு மேலேயே கொத்து குண்டுகளை போட்டு குழந்தைகளை கொண்டார்கள். அந்த வரலாறும் அந்த வேதனையும் அந்த துன்பத்தையும் நாங்கள் அடுத்த சந்ததிக்கு மிக தெளிவாக சொல்லுகிறோம். சாப்பாடும் இல்லை, அதோடு அங்கே சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஞ்சிக்கு நின்ற போது எங்களோட பிள்ளைகளை கொண்டதும் இவர்கள் தான். கடைசியாக நாங்கள் உப்பு இல்லாமல் குடிச்சு எங்களை உயிர் காத்த கஞ்சி இதுதான். ஆகவேதான் அந்த கஞ்சியை நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த முள்ளிவாய்க்கால் தினத்திலே நாங்கள் காட்சி அடுத்த சந்ததிக்கு ஞாபகப்படுத்துகின்றோம்.
6: நான் மதன் மேரியஸ்தின் கதைக்கிறேன். தேராவளி சமடையில் வசித்து வரோம். நாங்கள் தமிழராகிய நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொடுமைப்பட்டு அங்கே முள்ளிவாய்க்கால் தொங்கல் கண்டு அங்கே கஞ்சிக்கு லைனில் நின்று எங்கட பிள்ளைகளை அப்படியே அள்ளி கொடுத்து நாங்கள் ஒரே கணம் 1,000-1,500 மேற்பட்ட பிள்ளைகளை அள்ளி கொடுத்தாங்க. அதே நேரம் அண்டைக்கு அது எங்களுக்கு இறுதி கஞ்சியாக இருந்தது. இன்றைக்கு எங்களுக்கு அது உரிமை கஞ்சியாக நாங்கள் அதை நினைவு கொண்டே இருப்போம். எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட தமிழ் தமிழ் சந்ததி நினைவுக்கு எங்களுக்கு இது வந்து எந்த நாங்கள் நான் என்னென்னு சொல்கிறோன்றி எனக்கு தெரியாது. எந்த உயிர் எந்த பிள்ளைன்ற உயிரை காமேந்து பண்ண இந்த கஞ்சி இது வந்து மிகவும் முக்கியமானது. வேறு என்னது அதே இதை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இல்லை. இந்த கஞ்சி எங்களுக்கு அண்டைக்கு எங்களுக்கு என்ன புனிதமாக இருந்தால் புனிதமானு சொல்கிறேன்டா அது எங்களுக்கு என்ன என்னென்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு ஒரு முக்கியத்துவமாக இருந்தது இந்த கஞ்சி எங்களுக்கு. உப்பு இல்லாட்டியுமோ அப்படியானோ அது அப்போ எங்களுக்கு தெரியல. உப்பு சுவை அது எதுக்குமே தெரியல. எங்களுக்கு இது வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களோட பிள்ளைகிட்ட உயிரை தாக்கு பிடிச்ச ஒரு உணவு உண்டு. அது அண்டைக்கு எங்களோட பிள்ளையெல்லாம் லைனில் பக்கத்தில் கஞ்சி கொடுக்குறாங்கன்னு சொல்லி எங்களோட நாங்கள் அப்போ எங்களுக்கு சின்ன எங்களை பையன் செல்லடிச்சாலும் வந்து நாங்கள் போயிருக்கிறோம். நாங்கள் போய் லைனில் நிற்கிறதுல எங்களுக்கு இப்படி முன்னுக்கு இருந்து இரட்டை வாய்க்கால் தொங்கல்ல முன்னுக்கு இருந்து அப்படி அந்த இதுக்கு அப்படியே செல்லுந்து அதில் என்ன எவ்வளவு பிள்ளைகள் செத்தண்டங்கள் உறுதிப்படுத்தல அப்படி எல்லாம் சின்ன பச்சை மண்ணு கண்ணார பால்குடிகள் எல்லாம் அப்படியே தண்ணி கப்பட அப்படியே கஞ்சி கப்பட விழுந்தது. அது எங்களோட கண்ணில் இன்றைக்கும் இல்லை இன்றைக்குமே எங்களோட இது எங்களை விட அகலாத ஒரு துன்பம். அதால் நாங்கள் இது வருஷா வருஷம் எங்களை வருத்தி நாங்கள் இதை எங்களுக்கு அது வளர சந்ததிக்கு இது ஒரு புதுமையாக இதாக இருக்குது. எங்களுக்கு அது சொல்லிலங்காத துன்பங்கள் அது எங்களுக்கு.
7: வடுக்களும் வலிகளும் மறந்துவிட சொல்கிறீர்கள், மன்னித்து சேர்ந்து பொறிந்து வாழ சொல்கிறீர்கள். மன்னித்துக் கொள்ளுங்கள், முடிந்தால் மறக்க சொல்லி தாருங்கள். இவற்றை நான் மறப்பது பாலாகி போன என் பள்ளி பிள்ளை பருவத்தையா, பெட்டகத்தில் பூட்டி வைத்த என் நிலைமை என் கனவுகளையா, இழந்து போன உறவுகளையா, இல்லையெனில் ஒரு குலைந்த என் ஊரையா, இவற்றில் இவற்றை என்னால் மறக்க முடியும்? மறந்து போவதற்கும் மன்னித்து வாழ்வதற்கும் நான் ஒன்று மகாத்மாவும் அல்ல, பரமாத்மாவும் அல்ல. அழித்து விட்டு வாழ்வதற்கு அவை என் நினைவுகளும் அல்ல. சிதைத்து விட்டு கட்டி எழுப்ப அழிந்து போன நம்மவர் வீடுகளும் அல்ல. காலத்தின் தழும்புகளால் மாறாத காயமான ஆறாத வடுக்களவை. மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களால் முடிந்தால் மறக்க சொல்லி தாருங்கள். அத்தனையும் இழந்த பின்பும் இன்றும் எங்கள் சிந்தனைகள் பெரிது, மனதின் செயல் வடிவம் பெரிது. எண்ணற்ற கனவுகளும் வானுயரும் கற்பனையும் உய்யாரமாய் வந்தமர்ந்து ஓலமிட்டு உதைத்தபடி கனவுகளின் அடியிருப்பை தட்டி காட்டி மறைகையிலே நிசப்த வழியில் நாம் நிறைவேறா நினைவுகளுடன். யார் தந்த பாவம் இது? யார் தந்த சாபம் இது? கரை கடந்த கனவுகளும் கலைந்து போன கற்பனையும் கடந்து போன நாட்களுமாய் இளையோர் எம் கனவை இருட்டடிப்பு செய்தது யார்? சின்னஞ்சிறு மழலைகளாய் சிறகடித்து பறக்கவில்லை, சிறகு விரித்த சிட்டுக்களாய் சாரல் மலை குளிக்கவில்லை. சிந்தையிலே பயம் கொண்டு பொந்துகளில் ஒளிந்திருந்தோம், வெந்த மணல் பொழுதியிலே பொம்பி அழுது புரண்டெழுந்தோம். நட்சத்திர நிலவொளியில் நிமிர்த்துவானை நாங்கள் பார்த்ததில்லை. ஒன்றிரண்டு சொல்லியவற்றை எண்ணியதும் நினைவில்லை. தூரத்தில் கேட்ட சத்தம் காதுகளில் தூது சொல்ல புதரடி புகலிடத்தில் புகுந்து நாம் தஞ்சம் கொண்டோம். நிமிர்ந்து பார்க்க சக்தியற்று வடித்த கண்ணீர் துடைக்க மறந்து மரண பய மனத்தோடு தரையோடு தரையாக புரண்டெழுந்த பொழுது வரை மாறாத வடுக்களாய் மனதை விட்டு மறையவில்லை. மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களால் முடிந்தால் மறக்க சொல்லித் தாருங்கள். மறந்து வாழ முயல்கிறேன், சேர்த்து புரிந்து வாழ முயல்கிறேன்.

0: அடுத்து இறுதிப் போரின் போது சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் வெளியேற்றப்பட்டு ஸ்ரீலங்கா அரசு உணவு, மருந்து மற்றும் பொருளாதார தடைகளை ஏற்படுத்திய போது போர் வலயத்துக்குள் தமிழ் மக்களின் உயிர்களை பாதுகாப்பதற்காக தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினால் கஞ்சி வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இரணைப்பாளையில் தொடங்கி முள்ளிவாய்க்கால் உண்டியல் சந்தி வரை 15க்கும் மேற்பட்ட கஞ்சி கொட்டில்கள் தமிழ் மக்களின் உயிர்களை காத்து நின்றன. அன்றைய நெருக்கடி காலத்தில் கஞ்சி கொட்டில் ஒன்றில் தன்னார்வலராக பணியாற்றிய திலகவதி அம்மா தனது அனுபவங்களை முள்ளிவாய்க்கால் நினைவு நாளிலே முள்ளிவாய்க்கால் நினைவிடத்தில் வைத்து பகிர்ந்து கொள்கின்றார். இவற்றை இன்றைய முள்ளிவாய்க்கால் அவள நினைவு தொகுப்பாக எமது தமிழ் ஓசை நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
1: நான் உடையாரட்டு மூங்கில் ஆறு தெருத்தில இருக்கிறேன். நான் என பெயர் நர்ராசலிங்கன் திலகவதி. ஐயா, நான் இந்த முள்ளி வாய்க்கால் பகுதியிலே கடைசி வரையும் டிஆர்ஓ நிறுவனத்தோட கஞ்சி காய்ச்சி கொடுத்து கடைசி மட்டும்தான் போன. நாங்கள் 5 மணிக்கு போய் கஞ்சி காய்ச்ச தூங்குறேன், 11 மணியா போகும். எல்லா ஜனமும் வரமின்னட்ட கஞ்சிக்கு. ஆனா நிறைய கஞ்சி யாருக்குமே இல்லையேண்டாமல் கொண்டு வரையே நான் புல்லா ஊத்தி ஊத்தி கொடுப்பேன். நாங்கள் கொடுத்த கஞ்சியில எத்தனை பேர் உயிர் வாழ்ந்துருக்குங்க. ஆனா அதே நேரத்துல கடைசி நேரத்துல செல்லடைச்சு நின்றாக்கள் அவ்வளோ பேரும் சேர்த்தேன். நான் இன்னமும் அப்படியே விழுந்து படுத்தபடியா நான் தப்பிட்டேன். ஆனா கண்ணு குஞ்சோல் குருமா எல்லாம் கஞ்சிக்கு வரிசையில நின்றது. ஆனா அதே நேரத்துல அந்த சின்ன பிள்ளைகளை முதல் பார்த்து கூப்பிட்டு அந்த கஞ்சி தண்ணி கொடுப்பேன். கஞ்சன்னு சொல்லினா கழனி தண்ணி தான், கஞ்சி அரிசி வராது. எத்தனை பானை காய்ச்சணும், காய்ச்சி கொடுக்க கொள்ளாங்க. கஞ்சி கொஞ்சம் தண்ணியா தான் காய்ச்சுவோம். காய்ச்சி உப்பு இருக்கும், உப்பு இருக்கும் தேங்காய் இல்லை. நாங்கள் 5 கிலோ அரிசி போடுவோம், 20 கிலோ பானைக்கு பானைக்கு ஃபுல்லா தண்ணி தான், தேங்காய் இல்லை. கஞ்சியை காய்ச்சி அப்படியே வர வர கொடுத்து கொண்டே இருப்போம். 50-60 கிலோ அரிசி போடுவோம், 60 கிலோ அரிசி போடுவோம். சில உள்ள விழுப்புரம் வரும் அந்த அரிசி அவங்க கொண்டு வரமாதிரி காய்ச்சி காய்ச்சி 5 கிலோவுக்கு மேல போடலாம். மற்ற டாசர் பெரிய டாசர் அதுக்குள்ளேயும் போடுவோம். அதுக்குள்ள நான் 50 கிலோ டாசர் தானே, அதுக்கு 8 கிலோ போடுவோம். 8 கிலோ போட்டு கஞ்சி உப்பு கஞ்சி தான். ஆனால் உப்பு இருக்கும், அவர் வரவே அந்த எங்களுக்கு ஒரு அந்த அரிசி கொண்டு வர வந்து தான் அள்ளி குடிச்சு பார்த்து போடுறதும் கொடுக்க விடுவேன். என்னென்னா உப்பு காணுமா என்னமா இருக்கின்ற நிலப்பாடு. நாங்கள் 5 மணிக்கு போய் 60 கிலோ 70 கிலோ கஞ்சி காய்ச்சுவோம். அது முடிய மட்டும் காய்ச்சி கொண்டே இருக்கும். என்னென்னா 1 மணி மட்டும் கொடுப்போம் கஞ்சி. வர வர வர வர காய்ச்சி காய்ச்சி கொடுக்குறாரு. 50 கிலோ டாசருக்குள்ள பெரிய டாசருக்குள்ள போட்டு 8 கிலோ அரிசி தான் கஞ்சி காய்ச்சுவோம். கஞ்சி எத்தனை பானண்டு இல்லை, காய்ச்சி காய்ச்சி காய்ச்சி காய்ச்சி கொடுத்துட்டே இருப்போம். 5 அடுப்பு மூட்டி காய்ச்சிட்டே இருப்போம். நாங்கள் மாத்திலை நிலை இருந்து கஞ்சி காய்ச்சி வழிகிட்ட நாங்கள் ஒரு நாளைக்கு 3000 பேர் கிட்ட வந்து கஞ்சி வேண்டி போவாங்க எங்கள்கிட்ட. அந்த கஞ்சி இருக்க மட்டும் கொடுப்போம், சிலவள இல்லாமையும் போயிடும். எங்களுக்கு பாற அரிசிக்கு தக்கனா போடுவோம். அப்படி இருந்து தண்ணியா காய்ச்சி காய்ச்சி கொடுத்தாலும் 3000 பேருக்கு அந்த தஞ்சி கொடுக்கக்கூடிய அளவு இருக்காது. ஆனா சின்ன பிள்ளைகளை பார்த்து கொஞ்சம் கூட கொடுத்து போட்டு பெரியாக்களுக்கு குறைச்சித்தான் கொடுக்குறோம். நாங்க இரண்டா எங்களுக்கு அந்த பற்றாக்குறை அரிசி எல்லாம் பற்றாக்குறை. என்னென்றா சிலத்திட்டு ஒன்றும் இல்லை. அந்த கஞ்சி தான் எங்களுக்கு காலம் பிறைய சாப்பாடு மதிய சாப்பிடணும். நான் பிள்ளைகளை நில்லுங்க ரெண்டு ஓட்டு வந்து அந்த கஞ்சியை தான் கொண்ட இடையில கொண்டே கொடுத்து ஓடி வருவேன். ஒரு 100 மீட்டருக்கங்காலம் கஞ்சி காய்ச்சுவோம். கொட்டை போட்டு தந்தவங்க கொட்டையிலுக்குள்ளான்னு இருந்து கஞ்சி காய்ச்சி கொடுக்குறோம். அந்த கஞ்சி 3000 பேரும் குடிக்கக்கூடிய மாதிரி இருக்காது, ஆனால் குறைச்சித்தான் கொடுப்போம். அப்படின்னு பார்த்தஞ்சேருந்து பார்த்தா கண்ணு எட்ட அளவில் வரிசையில் அடிக்குங்க. நாங்கள் அந்த கஞ்சி அளவளவாக தான் கொடுக்குறேன். 50 கிலோ டாசருக்கு 8 கிலோ அரிசி போட்டு காய்ச்சுவோம். ஆனால் அதுக்குள்ள சுவையாக இருக்காது. ஏன்னா சுவைக்காங்க அரிசி காணா பத்தாக்குறை அரிசி காணாது. ஆனால் உப்பு சுவையாக இருக்கும், உப்பு தேவையான உப்பு வேணும், உப்புல சுவை இருக்கும். ஆனால் சத்தில்லாதோறும் அந்த உயிரை கொஞ்சம் தாக்க பிடிக்கிற அந்த தண்ணி என்று தான் சொல்லணும். அந்த தண்ணியை தான் இந்த முள்ளி வாய்க்கால் வரையும் வெட்டுவால் வரையும் எங்களோட புள்ளிகள் அதை அருந்தித்தான் சென்றது. இந்த முள்ளி வாய்க்காலோட எங்களுக்கு அதுக்கப்புறம் அரிசியும் இல்லை, அரிசியும் துப்புரவா இல்லை. இதுக்கங்காலம் போகக்குள்ள எங்கள் பிள்ளைகள் கஞ்சியும் இல்லாமத்தான் போய் சேர்ந்தது. இந்த முள்ளி வாய்க்காலோடைய கஞ்சி பானை சரி அப்படி அந்தந்த கஞ்சி காய்ச்சுற இடத்துக்கெல்லாம் குண்டு வச்சு கஞ்சியை காய்ச்சி கொடுக்க எத்தனையோ பேர் பசியாருன்னு எத்தனையோ பேர் அந்த இடத்தையும் முட்டு முழுவாக வந்து கொத்து கொண்டு வந்து விழுந்து செல்லடி கொத்து கொண்டு கிவியல் இந்த மத்தியிலே நாங்கள் நானும் அப்படி இருந்தோம். என்ன வீட்டை போனான் கஞ்சி ஆச்சுறதுக்கு செல்லடிக்கிறாங்கண்டா நான் போறேன் செத்தா சாவுறனே என்று அதுக்காண்டி போனான். இந்த முள்ளி வாய்க்கால் கஞ்ச மறக்க முடியாது தினமா வரலாறு வரலாறு. நாங்கள் இல்லா காலத்திலேயும் வரலாற்றில இருக்க வேணும், பதுங்கி இருக்க வேணும். எங்களை இந்த முள்ளி வாய்க்கால் கஞ்சை பற்றி ஒரு வரலாறா இருக்கணும். முள்ளி வாய்க்கால் கஞ்சண்டா எங்களுக்கு ஒரு வரலாறா இருக்கவும் இன்றைக்கு நாங்கள் 5 மணிக்கிழமை இங்கே வந்து வர வேண்டிய காரணம் இந்த முள்ளி வாய்க்கால் கஞ்சி மறக்க முடியாத ஒரு கஞ்சி. இந்த கஞ்சி மறக்க முடியாத ஒரு கஞ்சி. கஞ்சி தான் இந்த தம்பு குஞ்சு குருமா செத்தா மிஞ்சின சனம் கஞ்சோட போய் சேர்ந்தது. ஒரு அரிசி இருக்காது, 200 ரூபாய் அவ்வளோ பேருக்கும் கஞ்சி காய்ச்சி ஒவ்வொரு இடத்தையும் வச்சு அதே பகுதியில் நானும் நின்று கஞ்சி காய்ச்சி நானும் அந்த கஞ்சி ஓட்டை குடிச்சுக்கலாம். Thank you.
0: ரீட்ரிபிள் தமிழ் ஓசை நிகழ்ச்சியின் சமூக அறிவித்தல்கள். முதலில்
2: விக்டோரியா தமிழ்ச்சங்கம் பெருமையோடு வழங்கும் முத்தமிழ் விழா 2026 இயல் இசை நாடகம் மூலம் தமிழ் கலாச்சாரத்தின் சிலுமியை கொண்டாடுவோம் வாரில். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீமதி உஷாந்தினி ஸ்ரீ பத்மநாதன் ஆசிரியையின் மாணவர்கள் வழங்குகின்ற பரதநாட்டிய நடனம், திரு அகிலன் சிவானந்தன் ஆசிரியரின் நெறிப்படுத்தலில் தமிழிசை, திருமதி லக்ஷன்யா சித்தார்த் ஆசிரியையின் மாணவர்கள் வழங்குகின்ற கிராமிய நடனம், உள்ளூர் கலைஞர்களின் படைப்பிலே உருவான நாட்டுக்குத்து மேதகு வேந்தன் ஆகிய நிகழ்ச்சிகளும், முத்தமிழ் விழா போட்டிகளிலே முதல் பரிசு பெற்ற மாணவர்களின் நிகழ்ச்சிகளும் இடம்பெறும். காலம் எதிர்வரும் ஜூன் மாதம் 14 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 முதல் இரவு 9 வரை. அனுமதி இலவசம். இடம் விக்டோரியன் தமிழ் கம்யூனிட்டி சென்டர், இலக்கம் 40/44 லோன்ஸ்டேல் ஸ்ட்ரீட், டானினோ, விக்டோரியா 3177. மேலதிக விவரங்களுக்கு தேவா 0432-321-0302, உதயா 0433-0332-932, மயூரன் 0400-415-105. 2009 மே மாத இறுதி களப்போரிலே வீரச்சாவடைந்த மாவீரர்களுக்கான வீரவணக்க நிகழ்வு. முள்ளிவாய்க்கால் இறுதி போரில் வீரச்சாவை தழுவிக்கொண்ட மூத்த தளபதிகள் மற்றும் போராளிகள் உட்பட ஒரு தொகுதி மாவீரர்களின் வீரவணக்க நிகழ்வு மே மாதம் 2 நடைபெறவுள்ளது. மே மாதம் 2026 சனிக்கிழமை மாலை 3 இடம் பிடிஏ பல்மேரா ஹோல் மண்டபம், இலக்கம் 40/44 லோன்ஸ்டேல் ஸ்ட்ரீட், டனினோங், விக்டோரியா. தமிழினத்தின் விடிவுக்காக இறுதி வரை தீரமுடன் போராடி தமிழீழ மண்ணில் வீர காவியமான இந்த மாவீரர்களின் வீரவணக்க நிகழ்வில் அனைவரும் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்த அன்புரிமையுடன் அழைக்கப்படுகின்றீர்கள். மெல்பர்ன் ஏற்பாட்டு குழுவினரால் ஒரு புனித இலட்சியத்துக்காக வாழ்ந்து அந்த இலட்சியத்துக்காக போராடி அந்த இலட்சியத்தை அடைவதற்காக தமது வாழ்வை தியாகம் செய்த மாவீரர்கள் மகத்தானவர்கள். தமிழீழ தேசிய தலைவரின் சிந்தனையில் வந்த ஒரு துளி.
3: Global Tamil Welfare Vision வழங்கும் Global Tamil Musical Night. சமூக கலாசார விளிமியங்களோடு ஒரு இனிய இசை மாலை. 2026 June 20 மாலை 6 டாண்டினோங் VTCC பல்மேரா மண்டபத்தில் இரவு விருந்துடன் இசை விருந்து. இலங்கையில் வடகிழக்கில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டோர் மற்றும் அங்க வீரர்களுக்கான உதவிக்காகவும் யுத்தத்தினால் பாதிப்படைந்த குடும்ப ஓய்வூதிய திட்ட அறிமுகமும் இந்த நிகழ்வின் மூலமாக இடம்பெற இருக்கிறது. டாண்டினோங் ஈசி கேஷ் பவுண்ட் ஷாப் ஆதரவில் குளோபல் டமிழ் மியூசிக்கல் நைட். தொடர்புகளுக்கு 0404-354-811, 0452-424-282, 0414-185-348, 0421-240-611, globaltamilwelfarevision.com.
2: தமிழோசை நிர்வாகத்தின் அறிவித்தல். அன்புக்குரிய தமிழோசை நேர்களே, தமிழோசை கடந்த 35 மேலாக மெல்பர்ன் வானலைகளினோடாக உங்களுக்கு பலவிதமான கதம்ப நிகழ்ச்சிகளையும், தாயகத்து நிலவரங்களையும், உள்ளூர் நிகழ்வுகள் பற்றிய விவரங்களையும் உடனுக்குடன் வழங்கி வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் இது தொடர்ந்து இந்த வியாழன் மாலைகளில் நிலைத்து நிற்க உங்கள் உதவியை நாம் நாடி நிற்கின்றோம். 3000 வானொலி நிலைய விதிப்படி 1 ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் குறைந்தபட்சம் 50 அங்கத்தவர்கள் இருக்க வேண்டும். எனவே தமிழோசையோடு அங்கத்தவர்களாக சேர்ந்தோ அல்லது காலாவதியான உங்கள் அங்கத்துவத்தை புதுப்பித்தோ தமிழோசையை தொடர்ந்தும் வானலைகளில் தமிழ்ந்து வருவதற்கு உதவிடுவதோடு மேலும் எமது 1 ஒளிபரப்பை விருத்தி செய்வதற்கும் உதவிடும்படி தாழ்மையோடு கேட்டுக் கொள்கின்றோம். தனி நபருக்கும் தமிழ் அமைப்புகளுக்குமான 1 சந்தா 16 மாணவர்களுக்கும் சிரேஷ்ட பிரஜைகளுக்குமான 1 சந்தா 11 மாத்திரமே. இப்பொழுதே தமிழோசையின் அங்கத்தவர்கள் ஆவதற்கான மேலதிக விவரங்களுக்கும் அங்கத்துவ படிவங்களுக்கும் திரு கோபால் அவர்களை 0434-737-3324 திரு ரமேஷ் அவர்களை 0414-145-348 திரு டொமினிக் அவர்களை 0404-802-104 என்ற தொலைபேசி இலக்கங்களிலும் தொடர்பு கொள்ளும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். முக்கிய குறிப்பு: தமிழோசை வானொலியில் அறிவிப்பாளர்களாக இணைந்து கொள்ள விரும்புபவர்களும் மேற்குறிப்பிட்ட தொலைபேசி இலக்கங்களில் தொடர்பு கொள்ளும்படி தாழ்மையுடன் அன்புடன் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆஸ்திரேலியாவில் எந்த வானொலியிலும் பணியாற்றுவதற்கான ஏற்றபடியான தகுந்த பயிற்சிகள் வழங்கப்படும்.
4: இத்துடன் ஸ்ரீ ட்ரிபிள்ஸ் தமிழ் ஓசையின் சமூக அறிவித்தல்கள் நிறைவு பெற்றன.
0: இன்றைய செய்தியின் பின்னணியில், ஆஸ்திரேலிய பழங்குடிகளை முறைகேடாக நடத்தியமைக்காக மன்னிப்பு கேட்க நாளாகிய மே 26 அவர்களுக்கு உளுறு அறிக்கை பற்றிய பார்வை அனுசரணை SBS வானொலி, மேலும் அண்மையில் சிக்கிக் கொண்ட அலிஸ் அப்ரியும் தங்க கடத்தல்களும் என தலைப்பில் இன்சைட் நிகழ்ச்சிக்காக ஷாரிக்கினுடைய பார்வையையும் கேட்டு பார்ப்போம்.
3: பூர்வீக குடி மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு மக்களின் பிரதிநிதிகள் ஆஸ்திரேலிய சின்னங்களில் ஒன்றான உளுறு மலைக்கு அருகில் தேசிய அரசியலமைப்பு மாநாட்டை 2017 மே மாதத்தில் நடத்தினார்கள். இதயத்திலிருந்து வெளியாகும் உளுறு அறிக்கை, உளுறு ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஹார்ட் என்ற தலைப்பிலான அறிக்கையை அந்த மாநாட்டில் ஏற்றுக்கொண்டார்கள். நாட்டின் அரசியலமைப்பில் பூர்வீக குடிமக்களை அங்கீகரிப்பதற்கான ஒரு வரைபடம் இந்த அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. நமது இறையாண்மையை விட்டுக் கொடுக்காமல் நல்லிணக்கத்தை நோக்கி முன்னேற உண்மை, நீதி மற்றும் சுய நிர்ணயத்தின் அடிப்படையில் ஆஸ்திரேலிய தேசத்திற்கும் பூர்வீக குடிமக்களுக்கும் இடையே நல்லுறவை ஏற்படுத்த இந்த அறிக்கை முயல்கிறது. தென்துருவத்தின் பல பாகங்களிலிருந்தும் வந்திருக்கும் நாம் இதயத்திலிருந்து இந்த அறிக்கையை 2017 தேசிய அரசியலமைப்பு மாநாட்டில் வெளியிடுகிறோம். எங்கள் பூர்வீக குடி மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு மக்கள் ஆஸ்திரேலிய கண்டத்திலும் அதன் அருகிலுள்ள தீவுகளிலும் எங்கள் சொந்த சட்டங்களின் அடிப்படையிலும் பழக்க வழக்கங்களுடனும் இறையாண்மை கொண்ட நாடுகளாக ஆரம்பத்திலிருந்து வாழ்ந்திருக்கிறோம். எமது முன்னோர்கள் எமது கலாச்சாரத்தின் கணக்குப்படி படைப்பிலிருந்து நாம் இங்கே வாழ்கிறோம். அறிவியல் ஆய்வுகளின்படி 60,000 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் இங்கே வாழ்கிறோம். இந்த இறையாண்மை ஒரு ஆன்மீக கருத்தாகும். நிலம் அல்லது இயற்கை ஆகியவற்றுக்கு இடையேயான எமது பிணைப்பு மற்றும் அதிலிருந்து பிறந்த பூர்வீக குடி மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு மக்கள் அதனுடன் இணைந்திருக்கிறார்கள். மேலும் நாம் அனைவரும் ஒரு நாள் நம் முன்னோர்களுடன் ஐக்கியமாகிவிட வேண்டும். இந்த இணைப்பு மண்ணின் உரிமையின் அடிப்படையாகும், அல்லது சிறப்பாக சொல்வதென்றால் இறையாண்மையாகும். இது ஒருபோதும் கைவிடப்படவில்லை, வேறொருவரிடம் கையளிக்கப்படவும் இல்லை. 60,000 ஆண்டுகளாக மக்களின் நிலத்தில் உரிமை கொண்டிருந்தார்கள். இந்த புனித இணைப்பு உலக வரலாற்றிலிருந்து கடந்த 200 ஆண்டுகளில் எப்படி மறைய முடியும்? அரசியல் அமைப்பில் கணிசமான மாற்றங்கள் மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்களுடன் இந்த பண்டைய இறையாண்மை ஆஸ்திரேலிய தேசத்தின் முழுமையான வெளிப்பாடாக பிரகாசிக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். விகிதாசார அடிப்படையில் நாங்கள் அதிக அளவில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளோம். எமது சமூகம் உள்ளார்ந்த குற்றவாளிகள் சமூகம் அல்ல. எங்கள் குழந்தைகள் முன்னெப்போதும் இல்லாத அளவில் தங்கள் குடும்பங்களிலிருந்து அந்நியப்படுத்தப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது நாங்கள் அன்பு காட்டவில்லை என்று அர்த்தப்படுத்தக்கூடாது. கவலை தரும் எண்ணிக்கையில் எங்கள் இளைஞர்கள் காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களது எதிர்காலம் எமக்கு நம்பிக்கை தருவதாக இருக்க வேண்டும். இப்படியான பிரச்சனைகள் கட்டமைப்புகளில் காணப்படும் பல்வேறு நெருக்கடிகளின் பரிமாணங்களை தெளிவாக கூறுகின்றன, எமது இயலாமையை எடுத்து காட்டுகின்றன. நமது சொந்த நாட்டில் எமக்கான சரியான இடத்தை பெறுவதற்கும் எமது மக்களை நாங்களே வழிகாட்டி நடத்துவதற்கும் நாங்கள் அரசியலமைப்பில் சீர்திருத்தங்களை நாடுகிறோம். எங்கள் தலைவிதியை நாமே நிர்ணயிக்கும் அதிகாரம் எமக்கு இருக்கும் போது எங்கள் குழந்தைகள் செழிப்படைவார்கள், இரண்டு கலாச்சாரங்களையும் சரியாக உணர்ந்து நடப்பார்கள். அவர்களது கலாச்சாரம் அவர்களது நாட்டிற்கு பரிசாக அமையும். பூர்வீக மக்களின் இருப்பை வெளிப்படுத்தும் அரசியல் அமைப்பு அமைக்கப்பட வேண்டும் என்று நாம் அழைக்கிறோம். எலுங்கு மொழியில் மக்கரட்டா என்பது நமது நிகழ்ச்சி நிரலின் உச்சம். ஒரு போராட்டத்தின் பின்னர் ஒன்று சேருதல் என்று பொருள். இது ஆஸ்திரேலிய மக்களுடனான நியாயமான மற்றும் உண்மையுள்ள உறவிற்கான எங்கள் விருப்புகளையும் நீதி மற்றும் சுய நிர்ணயத்தின் அடிப்படையில் நமது குழந்தைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கும் ஆர்வத்தையும் உரைத்து நிற்கிறது. அரசுக்கும் பூர்வீக மக்களுக்கும் இடையிலான உடன்படிக்கை மற்றும் எங்கள் வரலாற்றை பற்றிய உண்மையை சொல்லும் ஒரு செயல்முறையை மேற்பார்வையிட மக்கரட்டா ஆணையம் ஒன்றை உருவாக்கும்படி நாங்கள் கோருகிறோம். மக்கள் கணக்கெடுப்பில் நாம் முதன்முறையாக 1967 தான் சேர்க்கப்பட்டோம். 2017 எங்கள் கோரிக்கையை செவிமடுங்கள் என்று கோருகிறோம். எங்கள் இருப்பிலிருந்து புறப்பட்டு இந்த பரந்த நாடு முழுவதும் எங்கள் பயணத்தை தொடங்குகிறோம்.
5: சிறந்த எதிர்காலத்திற்காக நாட்டு மக்களின் இயக்கத்தில் எம்முடன் இணைந்து பயணிக்க நாங்கள் உங்களை அழைக்கிறோம்.
6: ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வாவை அரசு பக்கம் இழுத்தெடுக்கும் முயற்சிகள் நடந்து கொண்டிருப்பதாக ஒரு சில சமூக ஊடகங்களில் தொடர்ச்சியாக பரவிக்கொண்டிருக்கும் வதந்திக்கு அரசு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. எதிர்கட்சியைச் சேர்ந்த யாரையும் அரசுக்குள் உள்ளிருக்கும் எண்ணம் இல்லை என்றும், மாறாக பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கட்சி மாறினால் அவரின் உறுப்புரிமையை நீக்கும் விசேட சட்டமூலம் ஒன்றை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப் போவதாகவும் நேற்றைய தினம் அரசின் ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த சாத்திச அதிரடியாக தெரிவித்திருந்தார். உண்மையில் நலிந்த சாத்திச சொன்னது இந்த அரசின் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று. இத்தனை காலமாக மறந்து போயிருந்த பிரதான தேர்தல் வாக்குறுதியை நலிந்த ஜெயதேச தூசு தட்டி எடுத்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். இலங்கையின் அரசியல் கலாச்சாரத்தின் கருப்பு பக்கங்களில் இந்த கட்சி தாவல்களும் ஒன்று என்றே சொல்லலாம். எத்தனையோ ஆட்சி கவிழ்ப்புகளுக்கு இந்த கட்சி தாவல்கள் வரலாறு நெடுகிலும் காரணமாக அமைந்திருக்கின்றன. முன்னொரு ஒரு காலம் இருந்தது, யாராவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தாம் இருக்கும் கட்சியில் இருந்து ராஜினாமா செய்தால் அல்லது வேறு ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்தால் அல்லது இறந்து போனால் அந்த தொகுதிக்கு தேர்தல் நடத்தப்பட்டது. 1964 ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவின் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. சிபிடி சில்வா என்ற அவருடைய கட்சியின் சிரேஷ்ட அமைச்சரோடு சேர்த்து 13 பேர் ஐக்கிய தேசிய கட்சிக்கு தாவியதால் பெரும்பான்மையை இழந்தது. உடனே தேர்தல் நடத்தப்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சி வென்றது. 1993 இலங்கையை உலுக்கிய ஒரு கட்சி தாவல் நடந்தது. அது உங்களுக்கு கூட ஞாபகத்தில் இன்றும் இருக்கலாம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஸ்தாபகர் SWRD பண்டாரநாயக்கவின் மகனான அனுர பண்டாரநாயக்க ஐக்கிய தேசிய கட்சிக்கு தாவினார். தாயார் ஸ்ரீமாவுடனும் சகோதரி சந்திரிகா பண்டாரநாயக்கவுடனும் இருந்த உள்வீட்டு பிரச்சனைக்கு கட்சி தாவி பரிகாரம் தேடிக்கொண்டார் அனுர பண்டாரநாயக்க. அவருக்கு உடனே கல்வி அமைச்சு வழங்கப்பட்டது. அனுர பண்டாரநாயக்கவின் இந்த கட்சி தாவல் அவரது அரசியல் வாழ்க்கையின் சாவு மணியாக அமைந்தது. 2000 மீண்டும் அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு தாவினார். 2007 வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பின் போது அவர் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சி பக்கம் ஓடி வந்தார். ஆக மொத்தத்தில் இலங்கையின் முதல் பெண் பிரதமருக்கு மகனாக, சுதந்திர கட்சியின் ஸ்தாபகர் SWRD பண்டாரநாயக்கவின் வாரிசாக நீண்டதொரு அரசியல் இன்னிங்ஸை ஆடியிருக்க வேண்டிய அனுர பண்டாரநாயக்க ஒரு நகைச்சுவை பாண்டமாக மாறிப்போனார். இந்த கட்சி தாவல்களால் மிக அதிகம் பாதிக்கப்பட்ட ஒரு கட்சியை இனம் காட்ட சொன்னால் சற்றும் தயங்காமல் ஐக்கிய தேசிய கட்சியை காட்டிவிடலாம். JR ஜெயவர்தன, ரணசிங்க பிரேமதாச போன்றோர் அரசியல் அரங்கிலிருந்து அகன்று போய் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலரும் கொல்லப்பட்டிருந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க 1994 கட்சியை பொறுப்பெடுத்தார். அப்போது சந்திரிகா அரசு ஒரே ஒரு மேலதிக ஆசனத்தால் தான் நகர்ந்து கொண்டிருந்தது. முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அஷ்ரப் சந்திரிகா அரசினுடைய இதயமாக இருந்தார். அஷ்ரப் இப்போதாவது ஆதரவை விலக்கினால் அரசின் ஆட்டம் ஓய்ந்துவிடும் என்ற ஒரு நிலைமை இருந்த போதிலும் ரணிலின் வீட்டில்தான் பூசல் எழுந்தது. விஜயபால மெண்டிஸ், சரத் அமுனுகம போன்ற முக்கியஸ்தர்கள் கட்சி தாவி போய் சந்திரிகா அரசுடன் இணைந்து கொண்டார்கள். இப்படி கட்சி தாவியோரின் உறுப்புரிமையை நீக்க கோரி ஐக்கிய தேசிய கட்சி தாக்கல் செய்த வழக்குகள் கூட நீதிமன்றத்தில் நிற்கவில்லை. சர்ச்சைக்குரிய பிரதம நீதியரசர் சரத்தின் சில்வா இந்த கட்சி தாவல்களில் எந்த பிழையும் இல்லை என்று தீர்ப்பு கூறினார். கட்சி தாவியோர் தாம் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்கள் என்றும், ரணிலால் தேர்தலில் வெல்ல முடியாது என்றும், ரணில் நாட்டை நேசிக்கும் தலைவர் அல்ல என்றும், அதனால் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தவாறு சந்திரிகாவின் கரங்களை பலப்படுத்துவதாக நூதன காரணங்களை கூட சொன்னார்கள். 1999 ஜனாதிபதி தேர்தல் தோல்வி, 2000 பாராளுமன்ற தேர்தல் தோல்வி, மாகாண சபை தேர்தல்கள், உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தோல்வி என்று தோல்வி மேல் தோல்வி வந்து ரணிலை சேர்ந்தன. பாராளுமன்றத்தில் மட்டுமன்றி கட்சி தாவல்கள் உள்ளூராட்சி மன்றங்களிலும் மாகாண சபைகளிலும் தாராளமாக நடந்தன. 2001 அதிர்ஷ்டம் ரணில் பக்கம் அடித்தது. மாவனல்லையில் நடந்த முஸ்லிம்களுக்கு எதிரான இனக்கலவரத்துக்கு சந்திரிகா அரசு உரிய முறையில் விசாரணை நடத்தவில்லை என்று காரணம் காட்டி முஸ்லிம் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து விலகியது. இதனால் ஆட்சி கவிழும் ஒரு நிலைமை ஏற்பட 10 உறுப்பினர்களை கொண்ட JVP உடன் கூட்டணி அமைத்தார் சந்திரிகா. ஆனால் அந்த பயணம் இரண்டொரு மாதங்களுக்கு மேல் நீடிக்கவில்லை. 1964 ஸ்ரீமாவுடன் கோபித்துக் கொண்டு 13 பேர் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து கொண்ட அதே வரலாறு மீண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் எஸ் பி திசாநாயக்க தலைமையில் பந்துல குணவர்தன ஜிஎல்பிரி சென்று 13 பேர் ஐக்கிய தேசிய கட்சிக்கு தாவ சந்திரிகா அரசு பெரும்பான்மை பலத்தை இழந்தது. 2001 உதயமான ரணில் ஆட்சி 2004 சந்திரிகா பாராளுமன்றத்தை கலைத்ததால் தீர்ந்து போனது. மீண்டும் அதிகாரத்தை நோக்கி கட்சி தாவல்கள் நடந்தன. 2005 மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியான பிறகு அவர் இப்படியான கட்சி தாவல்களை ஒரு தேசிய உற்சவம் போல கொண்டாடி மகிழ்ந்தார் என்று சொல்லலாம். தனது கட்சி ஒரு சலூன் போன்றது என்றும், சலூனின் கதவுகள் இப்போதும் திறந்தே இருக்கும் என்றும், யார் வேண்டுமென்றாலும் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் வந்து சேர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த சலூனின் கதவுகள் 2007 அகல திறந்தன. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் கரு ஜெயசூரிய தலைமையில் 18 பேர் மஹிந்தவோடு சங்கமமானார்கள். இதனால் ஐக்கிய தேசிய கட்சி மேலும் நலிவுற்றது. அடுத்த சில மாதங்களில் ஜான்சன் பெர்னாண்டோ, லக்ஷ்மண் சென்னவிரத்ன என்று மேலும் சிலர் போய் இணைந்து கொண்டார்கள். ஐக்கிய தேசிய கட்சியை போலவே கட்சி தாவல்களால் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு கட்சி தான் முஸ்லிம் காங்கிரஸ். கட்சி தாவல்கள் ஒரு கலை என்றால் ஹுசைன் பைலா தான் அதில் பிகாசோவாக இருப்பார். முஸ்லிம் காங்கிரஸ் தன்னுடைய கட்சி உறுப்பினர்களை பாதுகாக்கவும் கட்சியை பாதுகாக்கவும் வேறு வழியின்றி மஹிந்த ராஜபக்ச அரசுடன் பல தடவை இணைந்து கொண்டது. கட்சியின் உள்காற்று குழுவுக்கு அழைத்து விசாரணை செய்து அடிப்படை உறுப்பினர் பதவியை விட்டு நீக்கி அதன் பின்னர் தேர்தல் ஆணையாளருக்கும் பாராளுமன்ற செயலாளருக்கும் அறிவிக்க முறையும் போதே கட்சி தாவிய நபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு சென்று தடை உத்தரவை பெறுவார். இந்த நிலைமைதான் அன்று முஸ்லிம் காங்கிரஸ் JVP ஐக்கிய தேசிய கட்சி என்று அத்தனைக்கும் இருந்தது. அக்கட்சிகளினுடைய தலைவர்களால் மஹிந்த ராஜபக்சவின் சலூனுக்குள் போவோரை எந்தவித சட்டபூர்வமான வழிகளிலும் தடுக்க முடியவில்லை. இந்த கட்சி தாவல்கள் வேறு ஒரு பரிமாணம் கண்ட நிகழ்வாக JVPக்குள் நிகழ்ந்த வெடிப்பு அமைந்தது என்று சொல்லலாம். 2008 விமால் வீரவன்ச, நந்தன குணத்திலக்கு உட்பட 10 மேற்பட்ட JVP உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து விலகி தேசிய சுதந்திர முன்னணி என்ற ஒன்றை தொடங்கிக் கொண்டு மஹிந்த ராஜபக்சவின் விசுவாசியாகி போனார்கள். ஆனால் இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் அவதானிக்க வேண்டும். மஹிந்தவுக்கு ஆதரவு கொடுக்கும் உறுப்பினர்களோ தங்களுடைய தாய் கட்சியில் இருப்பதாகவும், நாட்டுக்காக இந்த காரியத்தில் ஈடுபடுகிறோம் என்றும் பூச்சாண்டி காட்டுவது போல இவர்கள் போலித்தனம் செய்யவில்லை. புதியதொரு கட்சியையே ஆரம்பித்துக் கொண்டு ஆதரவு வழங்கினார்கள். இத்தனைக்கும் இவர்கள் 2004 JVPக்கு மக்கள் வழங்கிய வாக்குகளால் தேர்வானவர்கள். ஆனாலும் அவர்களின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகள் ரத்தாகவோ வெற்றிடமாகவோ இல்லை. உண்மையில் மக்கள் தனிப்பட்டவர்களின் விருப்பத் தேர்வு இலக்கத்துக்கு முதலில் வாக்களிப்பதில்லை. கட்சிக்கு வாக்களித்து விட்டுத்தான் இலக்கத்தை தேடுவார்கள். கட்சி என்ற ஒன்று இல்லாவிட்டால் இந்த கட்சி தாவும் நபர்கள் எல்லாம் பாராளுமன்றம் வந்திருக்கவே முடியாது. ஆனாலும் அப்போது மஹிந்த ராஜபக்சவின் கைகளை பலப்படுத்துவதுதான் இலங்கையர்களின் முதல் கடமை என்ற அளவில் பிரச்சாரம் செய்யப்பட்டதாலோ என்னவோ பாதிக்கப்பட்ட கட்சிகளினுடைய தலைவர்களாலோ உள்காற்று குழுக்களாலோ கூட எதுவும் செய்ய முடியவில்லை. பலவீனப்பட்டு போனார்கள். வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருப்பதை தவிர வேறு எதையும் செய்ய முடியவில்லை. உலகத்தின் வளர்ச்சியடைந்த நாடுகளில் தேர்தல் ஒன்றுக்கு பல மாதங்கள் அல்லது பல வருடங்கள் இருக்கும் போதே இவர்கள்தான் வேட்பாளர்கள் என்று அந்தந்த கட்சிகள் முடிவு செய்துவிடும். ஆனால் இலங்கையில் அப்படி அல்ல. கடைசி நேரத்தில் தான் பொது வேட்பாளர் கிளம்பி வருவார். அதனைத் தொடர்ந்து இத்தனை பேர் இங்கே வரப்போகிறார்கள், அத்தனை பேர் அங்கே போக போகிறார்கள்.
7: You're listening to 3ZZZ, Melbourne's ethnic community radio, 92.3 FM, broadcasting in your language.
8: The following is the Egyptian program.
9: مع تقدم الناس في السن قد تتغير حياتهم ويبدأ الكثير منهم في التفكير بالأمور المالية المتعلقة بمستقبلهم وتقاعدهم. يشعر الكثير من الناس بالحيرة بشأن نظام التقاعد، فهم قد لا يعرفون ما الذي يمكنهم الحصول عليه أو كيف يخططون للمستقبل. الخبر السار هو أن هناك مصدراً مجانياً ومستقلاً يمكنه تقديم المساعدة. Money Smart هو موقع إلكتروني مجاني تابع للحكومة الأسترالية، وهو يشرح نظام التقاعد والتقاعد بطريقة بسيطة، وهو متوفر بعدة لغات. استخدموا الأدوات المتاحة عبر الموقع بلغتكم للتعرف على الخيارات المتاحة لكم والتخطيط لمستقبلكم. لا توجد أي تكلفة ولا أي ضغوط. لقد عملتم بجد، لذا فإن تقاعدكم يستحق التخطيط. زوروا moneysmart.gov.au/retirement. تم إنتاج هذا المحتوى بالشراكة مع الحكومة الأسترالية.
7: Proud sponsor of 3ZZZ 92.3 FM.
10: البرنامج القادم البرنامج المصري.
11: Three Triple Z 92.3 FM
12: على موجة 92.3 FM.